0: ಸರಿಯಾದ ರೀತಿಯ ಬ್ರಷಿಂಗ್ ಟೆಕ್ನಿಕ್, ಸರಿಯಾದ ರೀತಿಯ ಬ್ರಷ್ ಮಲ್ಪನ ಒಂದು ವಿಧಾನನೇ ಕೂಲಿ ಬೇಣಲ್ಲಿ ಬರ್ಪು. ಸರಿಯಾದ ರೀತಿಯ ಬ್ರಷ್ ಮಲ್ತನ ಅಲ್ಪ ಆಹಾರ ಕಣ ಉಂತಿರ ಸಾಧ್ಯ, ಸರಿಯಾದ ರೀತಿಯ ಬ್ರಷ್ ಮಲ್ತನ ಆಹಾರ ಕಣ ಉಂತಿಜಿದ ಅಲ್ಪ ಬುರುಗುಕೇನ ಫರ್ಮೆಂಟೇಷನ್ ಆದ ಅದಲ ಆ ಕೂಲಿ ಒಟ್ಟೆಪ್ಪನ ಚಾನ್ಸ್ ಇಜ್ಜಿ, ಅದನ್ನ ನಿಜ್ಜಿ ಬಾಪುನಂಜಿನ ಸಾಧ್ಯತೆ ಇಜ್ಜಿ, ನೆತ್ತೇರು ಬರ್ಪುನಂಜಿನ ಸಾಧ್ಯತೆ ಇಜ್ಜಿ, ಅಂಚೆ ಆಯ್ದಿಂದ ಅಂಡ ವಾ ರೀತಿಯ ರೋಗ ಬರೆಯಲ್ಲದಲ್ಲ ಸಾಧ್ಯ ಇಜ್ಜಿ.
1: ಕೆಲವರು ಬ್ರಷ್ ಮಲ್ಸದ ಬ್ರಷ್ ನಾಯಿ ತುಚ್ಚಲಕ ಅದು ಒಂದು ಈ ಒಂದು ನಂಗೆ
0: ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಆಗ್ಲಿ ಬ್ರಷ್ ಮಲ್ಪುನೇ ಟಿಪ್ಪುಳು ತುಲೆ ಜನಕುಲು ಬುಕ್ಕೊಂಜಿ ಜನಕುಲು ದುರಭ್ಯಾಸ ಉಂಟು. ಕಾಂಡೆ ಲಕ್ಕೀರು ಲಕ್ಕಿ ಬೆಟ್ಟಿಗೆ ಪೇಸ್ಟ್ ಮತ್ತೆ ಬ್ರಷ್ ಒಂಜಿ ಆತದ ಪೇಸ್ಟ್ ಪಾಡಿಯರು ಒಂಜಿ ಗಂಟೆ ಆ ಬ್ರಷ್ ಬಾಯ್ಡು ಪಾಡಿಯರು ಆಗ್ಲು ಬೈದೊಳೆ ಪಾಡಿಯರು ದೆಕ್ಕಿಯರು ಪೇಪರ್ ಓದಿರು ಅಪ್ಪಗಾಯಿನ ಪೇಪರ್ ಓದ್ನ ದೆಕ್ಕುಜಿಯರು ಕುಲೋ ಒಂದು ಅಗ್ಗಿ ಬರೆಯ ತಿರುಗುಬೇರು ವಾಕಿಂಗ್ ಬೈಲಕ್ಕೆ ಹೋಗ್ರಿ ಅಪಲ ಅಗ್ಗಿ ಒಂದು ಹೋಗ್ರಿ ಕೂಲ್ ದೆಕ್ಕುಜಿಯರು ಅಕ್ಕ ನನ್ನ ಎರಡು ಪಾತ್ರ ಇರ್ಬೇರು ಅಪಗ್ಲ ಅಗ್ಗಿಬ್ಬೇರು ಕೆಲವು ಪುಂಜನಗಳ ಅಭ್ಯಾಸ ಉಂಟು ಅಯ್ಯನ ಪಾಡೋದು ಅಟ್ಟಿಲ್ಲ ಕೊಂಡೇ ಬೋದು ಅಡುಗೆ ಮಾಡ್ಬೋದು ನಾನೇ ಉಂಡ ಐಟೇಂಜೆ ಉಂಡ ಒಂಜಿ ಆ ವಸ್ತು ನಮ್ಮ ಒಂಜಿ ದುರ್ಗಂಧ ಇಪ್ಪುಡು ಇಡೀ ರಾತ್ರಿದ ಒಂಜಿ ಫರ್ಮೆಂಟೇಷನ್ ಆಯ್ನ ಒಂಜಿ ರೋಗಾಣಿ ಪೌಪುರ ರಟ್ಟುಂಡು ನಮ್ಮ ಅಡುಗೆ ಮಾಡುವಾಗ ರಟ್ಟುಂಡು ಪಾತ್ರ ನಗ ರಟ್ಟುಂಡು ಪೇಪರ್ ಓದಿನಾಗ ಒಂಜಿ ಅಸಹ್ಯ ಅವು ಜನಪ್ರಿಯದಾನೆ ಕೆಲವು ದುರಭ್ಯಾಸ ಉಂಟು ಪೋಣಗಳ ಇಡಣ್ಣ ಪಾತ್ರ ಒಂದು ಅಂತಂಡು ಬುಕ್ ಆಯ್ನ ಬಾಯ್ದಿ ಒಂದು ಪಾತ್ರ ಉಂಡು ಈ ರೀತಿಯ ಸರಿಯಾದ ರೀತಿಯ ಪ್ರಶ್ನೆ ಮಲ್ತನ ಅವು ಇರ್ಪಲ್ನೇ ನಾಯಿ ತುಚ್ಚಿಲ್ಲ ಕರ್ಮಂಡ ತಂಚಿ ಆಪುಜಿ ಒಂದು ನಾಯಿ ತುಚ್ಚಿನ ತಕ್ಲೇ ತುಚ್ಚಿನ ಆಯ್ಕೆ ಅಕ್ಕಿನೇ ಅಗ್ಗಿ ಅಗ್ಗಿ ಅಗ್ಗಿದ್ದು ಅದನ್ನ ಪೂರ ಹಾಳು ಮಲ್ತು ಬಿಡ್ತು ಅವು ದುರಭ್ಯಾಸ ಐದು ನಿಮಿಷ ಪ್ರಶ್ನೆ ಮಲ್ತನಲ್ಲೇ ಅವು ಬೇಸಿಂದ ಅಲ್ಪ ನನಗೆ ಒಂದು ಕರೆಕ್ಟ್ ಉಂತಲೆ ಸರಿಯಾದ ರೀತಿಯ ಮಿತ್ತು ತಿರ್ತು ವರ್ಟಿಕಲ್ ಬ್ರಷಿಂಗ್ ಮಾಡ್ತಾರೆ ಮಿತ್ತು ತಿರ್ತು ಬ್ರಷ್ ಮಾಡ್ತಾರೆ ಹೊರಿಸಾಂಟಲ್ ಬ್ರಷಿಂಗ್ ಅಂತ ವರ್ಟಿಕಲ್ ಬ್ರಷಿಂಗ್ ಮಾಡ್ತದ್ದು ಸೈಡ್ಗೆ ಅಂಚಿ ಇಂಚಿ ಉಳಾಯ್ದ ಬುಡಕ್ಕೆ ನಾಲಗೆದ ಪೂರ ಸೈಡ್ ಐನ್ ಪತ್ತು ನಿಮಿಷ ಬ್ರಷ್ ಮಾಡ್ತಾ ಏನು ಬ್ರಷಿಂಗ್ ಟೆಕ್ನಿಕ್ ಬ್ರಷಿಂಗ್ ವಿಧಾನ ಮುಗಿಪುಣ ಅವತ್ತಂದೆ ಇಂಚಿನ ಒಂದು ಕೆಲಸ ಮಾಡ್ತಂದು ಮಂಡೆ ಹೋಲ ಬಾಯಿಡ್ ಬ್ರಷ್ ಮಾಡ್ತಂದು ಅಂಚಿ ಇಂಚಿ ಪೋಂಡ ಅರ್ಧ ಗಂಟೆ ಹತ್ತು ಒಂದು ಗಂಟೆ ಬ್ರಷ್ ಮಾಡ್ತಾನಲ್ಲ ಬಾಯಿ ಕ್ಲೀನ್ ಆಪುಚಿ ಅಂಚಾದಿ ಪುಣಗ ಆ ರೀತಿಯ ಬ್ರಷ್ ಮಲ್ಪನೆಟ್ಟು ಮಾತ್ರ ಆ ಬ್ರಷ್
1: ಹಾಳಾಗುತ್ತೆ. ನಮ್ಮ ಕೆಲವು ಜೋಕಲ್ ರತ್ತು ಒಂದು ತೆಟ್ಟು ಕೂಲಿ ಬರ್ಪಣ ಈ ತೆಟ್ಟು ಕೂಲ್ ತಡೆಪೂಲಿ ಅಂಚ ಅತಂಡ ಜೀಪ ತಿನ್ಪು ನಡೆದ ಪರಿಣಾಮ
0: ಚೆಟ್ಟು ಕೂಲಿಗೆ ಸುಮಾರು ಜೋಕ್ಲಿಗೆ ಚೆಟ್ಟು ಕೂಲಿ ಅವ್ರಿಗೆ ಎದುರು ಜಾಸ್ತಿ ಬರ್ಪಣ ಹೆಚ್ಚಾದ ಬಂಡ ಬಾಟಲ್ ಫೀಡಿಂಗ್ ಅಂತ ಮಾಡ್ಬೇಕು ಎದೆ ಹಾಲು ಕುರ್ನೇದು ಬುಕ್ ಒಂದು ಸಮಯದ ಬುಕ್ ಅಲ್ಲ ಈ ಜೋಕ್ಲಿಗೆ ಅಕ್ಲೇ ಮಣಿಪಾನ ಕುಳಿಯರ ಬಾಟ್ಲ್ ಫೀಡಿಂಗ್ ಮಾಡ್ಬೇಕು ಕೊಂಚ ಆತ ಸಕ್ಕರೆ ಮಾಡ್ಬೇಕು ಸ್ವೀಟ್ ಜೋಕ್ಲೇನು ಮಣಿಪಾನ ಕುಳಿಯರ ಬೋದ ಆಯ್ನಾತ್ ಜೋಕ್ಲೆಗೆ ಏತ್ ಜಾಸ್ತಿ ಸಮಯ ಎದೆ ಎದೆ ಹಾಲು ಅಪ್ಪನೇ ಪೇರು ಕೊರ್ನೆಡ್ ಬಾಟ್ಲ್ ಫೀಡಿಂಗ್ ಆಯ್ನಾತ್ ಅವಾಯ್ಡ್ ಮಾಡ್ತಾನೆ ಎಡ್ ಒಂದು ವೇಳೆ ಕೊರ್ನಲ್ಲ ಒಂತ ಕೊರತು ಕೊರ್ದು ಬಾಯಿ ಕ್ಲೀನ್ ಮಾಡ್ತದೆ ಬಾಯಿ ಅಂತದ ಬಿಡೋಳು ಎಪ್ಪೆರ್ಲು ದಾನೇ ಆಗ್ಬೇಕು ಉಂಡ ಬಾಯ್ಡ್ ಪಾಡ್ದು ಬಿಡ್ಪೇರು ಬಾಲ ಜಿತೋಂದು ಆಯ್ನ ಬಾಯ್ಡ್ ಪಾಡೋಂದು ಎಪ್ಪಡು ನಿದ್ರೆ ಎಡ್ಲ ಬಾಯ್ಡ್ ಎಪ್ಪಡು ಅಪ್ಪ ದಾನೇ ಅಪ್ಪಡು ಕಂಟಿನ್ಯೂಸ್ ಕಾಂಟ್ಯಾಕ್ಟ್ ವಿತ್ ಟೀತ್ ಈ ಶುಗರ್ ಚೀಪೆದ ಕಾಂಟ್ಯಾಕ್ಟ್ ಇಪ್ಪನಾಗ ಅವು ಅಲ್ಪನೆ ಯಾನ್ ಎಕಡೆ ಪಲ್ನೆ ಕೊನೆ ಅವು ಫರ್ಮೆಂಟೇಷನ್ ಆದ ಈ ಕೂಲಿ ವೀಕ್ ಅವನ್ಕೊಬ್ರು ಸ್ವೀಟ್ ಕಂಟಿನ್ಯೂಸ್ ಕಾಂಟ್ಯಾಕ್ಟ್ ಇತ್ತಂಡ ಅವು ಉಂದಾವು ಅಂಚಿನ ಬುಕ್ಕ ಈ ಜೋಕ್ಲೆಗೆ ಅವಳಿತ ಶಾಲೆಲ್ಲೇಡೆ ಜಾಸ್ತಿ ಅವರು ಇಲ್ಲಲ್ಲಿ ಕೊಡ್ತಿನಲ್ಲ ಶಾಲೆಡ್ ಮಕ್ಕಳ ಹುಟ್ಟು ಹಬ್ಬ ಅವು ಒಂದೊಂದು ಬಣ್ಣ ದಿನಕ್ಕೊಂದು ದಿನ ಚಾಕ್ಲೇಟ್ ಕೊಡ್ಪಣ ಅಂಜಿನ ಒಂದು ಅಭ್ಯಾಸದ್ದು ಜಾಸ್ತಿ ಜೋಕ್ಲೆಗೆ ಈ ಸ್ವೀಟ್ ತಿನ್ಪಣ ಅಭ್ಯಾಸ ಜಾಸ್ತಿ ಏನೈತದ್ದು ಅವು ಜಾಸ್ತಿ ತೊಂದರೆ ಹಾಕೋಣ ಆ ರೀತಿಯ ಒಂಜಿ ತೊಂದರೆ ಇದ್ದಾದ ಎಲ್ಲ ಜೋಕ್ಲಿಗೆ ಚೆಟ್ಟು ಕೂಲಿದ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಜಾಸ್ತಿ ಬಾಕು ಚೆಟ್ಟು ಕೂಲಿದ ಸಮಸ್ಯೆ ಎಲ್ಲ ಜೋಕ್ಲಿ ಜಾಸ್ತಿ ಬುಕ್ಕಲ್ಲಿ ಒಂಜಿ ಮಂಡ ಡೆಸಿಡಿಯಸ್ ಟೂತ್ ಹಾಲು ಹಲ್ಲು ಪರ್ಮನೆಂಟ್ ಟೀತ್ ದಾತ್ ಶಾಶ್ವತ ಕೂಲಿ ಉಂಡತ್ತೆ ಐತಾತದಲ್ಲ ಸ್ಟ್ರಾಂಗ್ ಅತ್ ಗಟ್ಟಿ ಅತ್ ಬೇಗ ಈ ಸ್ವೀಟ ಇಂಚಿನ ತಿಂದನ್ನ ಬೇಗ ಹಾನಿ ಆಗ್ಬೋದು ಆಂಡ ಐದು ಬುಕ್ ಅವು ಓದು ಬರ್ಪಣ ಕೂಲಿ ನಮ್ಮ ಆಯ್ನತ್ ಜಾಗ್ರತೆ ಆಗ್ಬೋದು ಏತ ಜಾಗ್ರತೆ ಮಾಡ್ತಾನೆ ಆತ ಬುಕ್ ಬರ್ತು ಆ ಕೂಲಿ ಚೆಟ್ಟು ಕೂಲಿ ಆಡಲ್ಲ ಒಂದು ಆ ದಿವಸ ನನಗೆ ತಾಳ್ದು ಹೋಗ್ಬೋದು ತಾಳ್ದು ಹೋದು ಭತ್ತನ ಕೂಲಿ ಜಾಗ್ರತೆ ಮಾಡ್ಬೋದು ಇನ್ನು ಇಂಚ ಜಾಗ್ರತೆ ಮಾಡ್ಬೋದು ಚೆಟ್ಟಿ ಕೂಲಿ ಆನಂದಲೆಕ್ಕ ಏನೇನು ಪಲ್ಲೆಂಗಣೆ ಬಾಟ್ಲ್ ಫೀಲ್ಡಿಂಗ್ ಬುಕ್ಕ ಈ ಚಾಕ್ಲೇಟ್ ಕಂಟಿನ್ಯೂಸ್ ಚಾಕ್ಲೇಟ್ ಅವಳ ಈ ಅಂಟು ಚಾಕ್ಲೇಟ್ ಕೊರ್ಪಣೆ ಅವಾಯ್ಡ್ ಮಾಡ್ತಲ್ಲ ಬುಡ್ದು ಬುಂಡ ಖಂಡಿತ ಅದಾವು ತೊಂದರೆ ಬರ್ಪು
1: ಈ ಬಾಲೆಲೆಗೆ ಮಿರೆ ಪೇರೆ ಅಪ್ಪ ಕೊರೋಡು ಕಂಪನಿ ಒಂದು ಕೆಬಿ ಪಾತ್ರ ನಮ್ಮ ಅಪ್ಪ ಅಲ್ಲೂ ಅದನ್ನು ಪಾಲನೆ ಮನ್ಕೊಂದು ಎನ್ನಿಗ ಡಾಕ್ಟ್ರೆ ಬುಕ್ಕ ಎಂಜಿನ ಮನಗೆ ಕೂಲಿದ ಒಟ್ಟು ಆರೋಗ್ಯ ಕಾತು ಅಂದ್ರೆ ನಮ್ಮ ದಿನನಿತ್ಯ ಅವೇ ಕೂಲಿ ಬ್ರಷ್ ಮಲ್ಪನ ಒಂದು ಸರಿಯಾದ ವಿಧಾನ ಬೋಡು ಕಂಡರು ಅಮಸರೋಡು ಕೂಲಿ ದೆಕ್ಕುನ ಕೆಲವರು ಮೌನ ಮಾತ್ರ ದೆಕ್ಕುನ ಎಂದು ಬಂದು ಕೂಲಿ ದೆಕ್ಕು ಬೇತ ಹೆಂಚಿನ ಪನೆ ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ ನಮ್ಮ
0: ಒಂದು ಪೂರ ಪ್ರಿವೆನ್ಷನ್ ಆಯ್ನ ಜಾಗ್ರತೆ ಮಲ್ಪೋದು ಎಲ್ಲ ಜೋಕ್ಲೆಗೆ ಅಪ್ಪಮ್ಮ ಹೆಂಚೆ ಜಾಗ್ರತೆ ಮಾಡ್ಕೊಡು ಮಂಡ ಕೂಲಿ ಹುಟ್ಟಿರ ದುಂಬೆ ಆಯ್ನಾತ್ ಸತ್ವಯುತವಾದ ಆಹಾರ ಯಾನೇ ಕಡೆ ಎದೆ ಹಾಲು ದಯಗೂಡ್ ಮಂಡ ಎದೆ ಹಾಲು ಒಂದು ಸಮತೋಲಿತ ಆಹಾರ ಐಟು ಮಾತಾ ರೀತಿದ ಒಂಜಿ ಅಂಶ ಕಬ್ಬಿಣದ ಅಂಶ ಆಗಲಿ ಕ್ಯಾಲ್ಸಿಯಂ ಒಂಜಿ ಯುಕ್ತ ಮಿನರಲ್ಸ್ ಅವು ಇಪ್ಪಡು ಸಮ ಪ್ರಮಾಣ ಉಂಡು அஞ்சு ஐந்து ஜாஸ்தி சேவிசாண்டா கூலிக்கு போட்டு அஞ்சின கால்சியம்ல அது எதேச்சவா திக்கணும் நம்ம பாக்கி ஆர்டிஃபிஷியல் அது கொடுப்பேன் அது இது ஜாஸ்தி திக்கணும் அவத்தே புக்கல கால்சியம் சப்ளிமெண்ட் திக்கணும் கால்சியம் டேப்லெட் திக்கணும் அவு எல்லையே பிரயாடு பண்ண கூலி பரியர் தும்பே பர்மனெண்ட் கூலி பரியர் தும்பே ஆயின் கொரண்டா அவு ஜாஸ்தி ஐக்கு ஒய்த்தோடு அப்சார்ப் ஆகும் கூலி பத்தி புக்க நம்ம ஈ கால்சியம் டேப்லெட் கொரண்டா அது பரிணாம ஆப்பிச்சு எலுக்கு புற ஒய்த்தோம் நம்ம காய்க்காரத எலு புற கட்டி ஆப்பின தந்தை கூலிக்கு சரியான கால்சியம் திக்கோடுனா எல்லைய பிரயாடு ஆயினா தெச்ச சமப்பிரமாணத கால்சியம் யுக்தம் ஆஹார கொரண்டா அக்கன கூலி கட்டி அது பார்க்கணும் டீகால்சிபிகேஷன் ஆப்பின புற கம்மி ஆகும் எனாமல் ஹைப்போப்ளேசியா அஞ்சின பூரா கிளவு ரோகலும் இல்லை பண்ண கால்சியம் கால்சியம் கம்மியான கால்சியம் குறத்தேடு கூலி வீக் ஆகும் கூலிதா எனாமல் டொப்பி லக்கது ஒப்புறம் அஞ்சின கிளவு சீக்கிரம் உள்ளோம் நாத்து வீக் இப்போ நம்ம கால்சியம் ஏத்து ஜாஸ்தி திந்தா எல்லைய பிரயாணம் நம்ம ஜாஸ்தி நெடுதால் தொந்தரைச்சி நம்ம தேகம் ஏத்து கால்சியம் போட அதே ஒய்த்துண்டு அவதால் மெடிசின் அத்தாவு சப்ளிமெண்ட் இதை கொத்தே கபினத அம்சால கால்சியம் அம்ச பூரா சப்ளிமெண்ட் நம்ம பூரகவாயினம் அவு நமக்கு தேகம் ஏத்து போட அதே ஒய்த்துண்டு அஞ்ச அவு ஜாஸ்தி ஏத்து நம்ம தெத்தோண்ட ஆத்து நம்ம கூலி தந்த பக்தி அயனாத்து ஸ்ட்ராங் ஆப்படு ஓ பொருளுத தந்த பக்தி இருந்து நம்ம அஞ்சு மோனைகளை லுக்கு வரப்படும் சரியாது ஆஹார திண்ணீர்ல ஆகணும் நம்ம ஸ்பீச் நம்ம பாத்திரனால சுத்த இருக்கும் டோட்டல் கூலி சரிஞ்சிந்தா பாய் சரிஞ்சிந்தா நான் வக்தித்வனே வந்து குண்டிதம்
1: ரோஜா இருந்த பாத்திரக்கு என்னங்க கூலி சுத்த இருந்தா பாத்திரலாம் சுத்த உப்புன்னு பண்பனம் தெரிது வரப்போம் டாக்டர் வக்கேரி கொஞ்சம் பிரச்சனை தாதவண்ண நம்ம கூலி தாளந்து உப்பு நஞ்சினக்கு பிராயதக்குன்னு இ கூலி தப்பக்கு தாத விசேஷ கவன கருங்க
0: பிரயதக்கள் பண்ணா கம்ப்ளீட் கூலி போயினா
1: அஜ்பூர் சொட்டு மித்து தக்கு கூலி தாளந்து உப்பினக்கு
0: சாமானிய அஜ்பூர் சொட்டு புக்க அவு வயசு சமஸ்ய
1: கூலி இஜ்ஜிண்டல நிஜின்
0: கம்ப்ளீட் கூலி போதித்துண்டல கூலி நிஜின சாமான்யவாது சால்ட் வாட்டர் பண்ண உப்பு நீர் தெக்குண்ட யாவும் சரியாத மசாஜ் மந்திரத்துக்கு தெக்குண்ட ஒக்க பாயத நாலாயிடுத்த அக்ரன் கிளீனர் தெத்துந்தாண்ட யாவும் இக்க டங் கிளீனர் எட்டன வசூல திக்குண்ட அவத்தின ஹள்ளி நம்ம ஈ சொப்பு ஆ நாரடி கீர்ந்தால அவு போக்குண்டு ஆ நாரடி இப்ப நான் திரவ நாலகை தாக்கண்ட அவ கலர் உண்டு நம்ம அக்ரம் உண்டே கிளீன் அது போக்குண்டு ஐ ரீதியில் பிரஷ் மல்பாய் புக்க அக்கில் சாரீரிக்கவாது சதுடாது இல்லையரு அக்கிலுக்கு நல்லா வந்து செட்டு மல்த்துண்டா அக்கில் அக்னஞ்சின சாமர்த்திய இத்துண்டா புக்க ரிஜ்ஜின்னு பேர் ஆ கூலி போயின எதுக்கு ரிஜ்ஜின் ஆ பாக கட்டி இத்துந்தாண்டா கம்ப்ளீட் டென்ச்சர் பூர்ண பிரமாணத கூலித செட்டு கொரியராப்பணும் அக்கிலே அவு ஏத்த பொருள் மல்பராப்பணும் வேண்டா தும்புத கூலிதல கூனே அக்கிலேக்கு மல்த்துது தொம்பத்து சேக்கடந்து மொழி நூறு சேக்கடந்து யானை பண்ணிச்சு தயவண்டா நேச்சுரல் இஸ் நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல் இஸ் ஆர்டிஃபிஷியல் ஆனால் சரியாத அபியாசம் அழுத்தது ஆ கூலித செட்டு கூறினா அக்கல முக்கத்தா அக்கல கொஞ்சம் பத்து வருஷம் கம்மியாயிலேக்கு தோச்சு முகபாவம்
1: கொஞ்சம் மாஹிதி குரோடு டாக்டர் தனமனகி கிருத்தக கூலி இத்தனை வாரிக்கு தூவந்து போடையில்
0: கிருத்தக கூலி இத்தனாக்கள் அயின் ஈ சம்பூர்ண பூர்ண பிரமாண செட்டு ஃபுல் செட்டுனாண்ட அவு தீபம் தெப்பனஞ்சினா இடக்கு கூலி இப்படின்னா ஃபிக்ஸ் மல்பேர்ல ஆப்பணும் தெப்பன்ல கடைக்கு ஃபிக்ஸ் மல்பான கூலி இத்துனாடா நம்ம சாமான் ஏப்பல கூலி தெக்கு வச்சா அஞ்சனை தெக்குண்டா அஞ்சா பூர்ண பிரமாத செட்டுனாண்டா ஐக்கு தனியால் போடுவாண்டா ஆ கூலித்த செட்டு தெத்துது அடைக்கே பிரஷ்டு கிளீன் மல்த்துது தெக்குது ஐக்கு ஐக்கு பேர் ஒன்று வசூல திக்கும் தெப்பினா சாமான் நம்ம சோப்பு தெக்கலாம் அது பேஸ்டு தெப்பினா செட்டு நேப்பில் பேஸ்டு தெக்கணும் சோப்பு தெக்குது கொஞ்சம் கரடி கட்டி நீட்டு பாடுது இது அது தெக்குண்டா ஒக்க நிஜின் உப்பு கூட தெக்குது தெக்குது சரி இன்னொரு மவுத் வாஷன் திக்கணும் நிஜி உப்பு சால்ட் வாட்டர் உப்புல மல்பள்ளி அத்தனை மவுத் வாஷன்ல திக்கணும் அங்காடிட்டு ஆயின நீர் நீர் மருதுன்னு கொஞ்சம் அர்த்த கிலோட்டர் நீருக்கு பாடு மிக்ஸ் பண்ணால் டைட்டில் பாய் முக்கில்த்துண்டா பாய் துர்வாசனையில் போகணும் ஃப்ரெஷ் ஆகும் நிஜிதா வந்து சரியாகும்
1: டாக்டர் இதாண்ட இ கூலித ஆரோக்கியம் எஞ்ச காத்து நொல்லி பண்பின விஷயத்தை பற்றி மஸ்து மாஹித்தின் கூறியார் இரு சொல்லுங்கள்